கண்ணி கவிய கரடி காடுறான். ஏய் நம்ம தண்ணி இந்த காடு பெண்ணாரை மெல்லாம் ரெண்டு மேட்டம் வாங்கி ஆடும் டவா வில்லு உங்கள் விற்பனை ரஜ ஜிஞ்சு ரசோண்டு எஃப்எம்.